0: சச்சிதானந்த ரூபம் அத்வைதம் சத்யம் சிவம் சுந்தரம் பிரேமஸ்வரூபுலர
1: embodiments of love.
0: கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அனகா கிருஷ்ணனு புட்டின தினமோ அது. எப்படி புட்டின தினமோ? சர்வபூதம் தரம் சாந்தம் அன்னி பூதமலு தன எந்துன்னட்டுவண்டி சாந்தி ஸ்வரூபாணி தரிஞ்சிடம் எப்படி? ఈ కృష్ణ జన్మము